அத்திரவண்ணா, ஆஹா அத்திரவண்ணா, ஓஹோ அத்திரவண்ணா, அத்திரவண்ணா தாயத்து, இது ஆஞ்சநேயுனி தாயத்து, ஸ்ரீராஞ்சநேயுனி தாயத்து, அஜரங்கவலி தாயத்து, தேவதலந்தா தீனி மகிமச்சி, சாவக நிலச்சின தாயத்து, அத்திரவண்ணா.